சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: என்னண்ணா செல்லமுத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7.5 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: அதான்
0: மேட்டர். சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: அது மாமியார் தான். 8.5 ரூபா.
0: 8.5 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: 12 ரூபா. சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னு எனக்கு குழப்பமா போயிடுச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா. சேடு வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கு? அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா?
0: இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னான். கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டம், தேங்கி நின்ன தண்ணீர் கண்டம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா? தண்ணின்னு நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்டம் போயிடுச்சுன்னு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: தங்கச்சி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருக்கு? இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு
1: இடிச்சோன கிரன சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்க.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணி எமைக்கிறக்கு.
1: என்னது
0: என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஓடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் முழுக்கிறாரு. லீவா இருக்கணும் இன்னைக்கு. எனக்கு
1: லீவை போடு. அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்பா. சரி வா, போலாம். போலாம் செல்வம்.
0: ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்பறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு இக்கூட மைண்ட் பண்றானே. மதியம் 3.
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் அப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன்.
0: சொல்லிட்டு
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
0: என்னது? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் அப்ப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ அதுபடி வர அதுபடி
1: வீட்டுதான் கூப்பிட்டா
2: என்ன
0: அந்த பொம்பளை
1: என்ன?
0: ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அலை வச்சு வடிக்க பாக்குற.
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்க்கா?
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. என்ன வீடு?
0: எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் என் மாமி. நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுற.
2: நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விடலான்னு இருக்க.
0: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
2: முக்கியம்
3: வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. வாடகை

0: வெள்ளச்சாமியன்ன என்ன தெரியுமா விஷயம் தெரியுமா
1: எல்லாமே எப்படி தெரியும்
0: ஒரு விஷயம் வந்தா அடிக்கிறேன்
2: தெரியாம தெரியாம அடிச்சிருந்தா சொல்றான் அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான் சொல்லுப்பா சொல்லலாம்
0: வெடிச்சியா
2: பழைய மாதிரி அண்ணன்னே ஆரம்பி
0: போய் தொலை அதாவது குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா
2: ஆமா
0: அதுக்கு உங்க பேரை வைக்கிறது விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்க
2: என்ன
3: குடும்பத்துக்காக
2: வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கேன் எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க குறைஞ்சா போயிருவீங்க
4: என்னமா கீழே சத்தம்
2: பேசிக்கிட்டு இருக்க மாமா இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா
4: மறுபடியும் அங்க என்னமா
2: பேசிக்கிட்டு இருக்க மாமா திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா
5: மெதுவா பேசுங்க
2: என்னடி மெதுவா பேசுங்க என்ன மெதுவா பேசுங்க
5: அப்படி பேசுங்க
2: கும்மிருமே கும்மி அம்பிட்டு பேரு சொல்லிட்டு ஆமா
5: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா
2: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா
5: இந்த தகவல் மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் வந்துச்சு புள்ளைங்களா இங்க வாங்க அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல
6: இங்க சப்பவும் சூரிய சப்பவும்
2: என்ன சொன்னாங்க

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவன். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து
2: வெட்டிடுவாரு. எங்க இத படி?
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: இது என்னடா? இது
0: புய்.
2: எது புய்யா? புஷ்பம்.
0: புய்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்பம்.
2: புஷ்பம்.
0: புய்பம்.
2: நீ தனித்தனியா சொல்லு. பூ.
0: புய்.
2: பூ.
0: புய். புய். புய். புய். புய்.
2: இது உய்யா? பூ.
0: ஐயோ,
2: இங்க வாயா.
3: என்னன்னு
2: கரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதான் பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ். புய். அஹுய் அஹுய்.

0: பஞ்சாயத்து பேசணும். இப்படி ஒருத்த முஞ்ச ஒருத்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: இல்ல, மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க.
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்தவருக்கு கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
0: என் பேர் சூப்பர் சுப்பு. இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூள் கலப்ப போறேன்.

0: பாட்டி.
1: ஏ பேராண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னே?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிக்கிச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்.
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்கிட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான பத்திருப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
1: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
3: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவ்வளவு ரேப் பண்ணீங்க?
3: ஆமா.
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
3: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
3: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
3: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, ஏன் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
3: பாத்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
4: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
4: சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு உங்களைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு
2: என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னேனே.
2: டேய், இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.

இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: வணக்கம். வெள்ளை வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ளை வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்
3: வணக்கம்
1: தங்கச்சி.
3: நமஸ்காரம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா இருக்கட்டும்ப்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போட்டு இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலைக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன்.
1: என்ன மரியாதரா வேலே? குட்
4: மார்னிங். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே, நான் சொல்றது ஒருங்க வேலை
4: கொடை எடுத்துக்கிட்டியா?
3: இல்லண்ணா.
4: என்ன ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா.
2: ஆமா, பெரிய விசில்.
4: நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு.
1: தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச?
4: தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா.
2: டேய் பழனி, எப்படா வந்த?
1: எப்ப வந்தயா? என்னைய பாக்கவே இல்ல நீ. நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
2: சரிடா பழனி, தங்கச்சிய பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
2: ஓ, அதான் இந்த சேர.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறிய. எப்படி அது
2: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பாத்துப்போ பாத்துப்போன்னு தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
4: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. அவளுக்கு 40 டியூப்லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படியே என்ன சேர்த்து வித்துரு
4: அண்ணே.
1: பாப்பா,
4: சட்டை எங்கனே வாங்கினீங்க?
1: ஏப்பா,
4: டிசைன் சூப்பரா
1: இருக்கு.
4: கழுவிட்டு வந்து

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டு புட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டான், அத பார்த்தவரு பொட்டு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா, அதை ஏண்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, என்ன ஸ்டைல் பரியாயோ?
1: ஏ மாப்பிள்ள, பொணத்தை நடுவுல போட்டு தூங்காதீங்கடா, குடும்பத்துக்கு ஆகாது.
0: ஏய், ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அப்படின்னா? விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா? புரட்சி தலைவன் வந்துட்டாயா? பாரியாக்க பாரியா, என்ன பைட்டு! ஐயோ ஐயோ, தூக்கி போட்ட கத்திய பிடிக்காம விட்டு விட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் தலைவா? அந்த கத்தி போன என்ன, இந்த தூக்கி போட்ட அருவாலை புடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு வச்சுங்க.
1: எங்க போன காசா வாங்கி வச்சிருந்த டிவியை உடைச்சிட்டாயா? உடைங்க.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ் வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்னன்னா தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாற்றா.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு
2: இருக்கீங்க?
1: ரோசு சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமந்தானே?
0: எப்படி
1: பல் பெரியதுல
0: பல் பெரியதா?
1: கலர் அப்படி தம்பி.
0: நீ எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துல.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை வந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட
1: இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்.
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமகனுடைய கடமை.
4: நாடாமியா
5: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
5: ஏட்டையா நக்கல்.
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்க? மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி,
6: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாதிரி
6: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
6: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சு தாக்கலா? சொல்லவே இல்ல
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா?
0: பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போகல.
6: நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: என்ன பாக்குது?
1: உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்ன தேடி சுத்திட்டு இருந்தான், நம்ம கடையில தான் இருக்கானு சொல்லி கூட்டி வந்திருக்கேன். வாயா.
0: அப்படியா? யார் அது?
2: என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
0: பெருமா,
3: என்ன பேசு.
0: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
2: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்பா பெருமாள்.
0: எறக்கையா, யாரா நீ?
2: மாரியம்மன்
1: கோயில் திருவிழா
2: என்னடா
0: துரோகம் பண்ண? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் பிரியா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணலி போடுறிய, நியாயமா? பாது.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயின் அதான் தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

dime qué me tú, da, dime.

0: கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேளை.
1: பொதுவா இப்பலாம் வேளை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபர அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா இரவு வந்ததா.

0: என்ன
1: ஒரு பல்ல கிழமை உடைச்சான்
0: என்ன நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்க அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்கேன் கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான் இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்ன பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தாப்பா என்ன காப்பாத்தணும் உன்னைய நீதான் பெரிய தாளா வச்ச அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க
1: நீ யாரு
0: யாரா பகவதி தெரியுமா
1: தெரியும்
0: சின்ன பகவதி
1: தெரியாதா
0: தெரியாதா அவன் வெளியே வரமாட்டான் வந்தா போட்டு தள்ளாம போமாட்டான்
1: யார் அந்த நாதாரி
0: மரியாதையா பசியா நான் தான் அந்த
1: சின்ன பகவதி
0: பயம் இருக்கட்டும்
1: போலீஸ்காரன் எப்படி கொடு
0: சார்னு சரி அப்பா சின்ன பகவதி ஓ பவரை காட்டிட்டப்பா நீ தாதாங்கிற
1: என்ன

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படிதான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்திரத்தனை இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 933 கோடி 33 லட்சத்து 36 ஆயிரத்து 930 ரூபாய்.
0: ஹலோ, கருப்பியாவா? நான் நொண்டிபுடி
2: பேசுறேன். கத்துற வேணா, அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசிய.
0: கருப்பியா கேக்கலையா? கேக்கலாம்யா. எல்லாம் கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டிபுடி பேசுறேன். எங்க இருக்கு நீங்க? எங்க அம்மா இருக்குதியா? அப்படி எங்க அம்மா போன கூட. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேரம்மா? நான் அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன்.
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். பில் சொல்லி
2: உனக்கு 7 ரூபாய், 8 ரூபாய்
0: போட்டதுக்கு 8 ரூபாய்.
2: இதை கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம
0: போட்டேன். போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே
0: அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்து.
2: இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன?
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ல?
0: ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கமா பாத்துட்டு வந்திருக்கான் போல இருக்க.
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
0: பாக்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு.
0: எது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு சொல்ல?
0: சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சட்டி யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை
2: பார்த்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த?
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் போட்டு ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ,
2: உன்னை விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேர போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: 500? ஓ, என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கேட்டா?
2: நீங்க இல்லன்னா சொல்லு. என்ன
0: ஐயா, பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோர கட்டைய பாரு. சி படா, இங்க வா.
0: இப்ப என்ன?
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ.

0: சொன்னல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
1: இதா பாரு,
0: யோ இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
1: நீயும் போக போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
0: இன்னைக்கு நம்ம கிராமம் தான்.
1: எனக்கும் தான் பஸ் வருது, போகலாம்.
0: அது நான் போற பஸ் இல்ல.
1: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, மட்டுமானே
0: போ போ.
2: பஸ்ங்க?
3: ஆமாங்க, பஸ் தாங்க.
2: இங்க பஸ்ங்க?
3: ஆமாங்க.
2: ஐயோ எங்க பஸ் பஸ்னு சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்கனு சொல்றீங்க.
3: ஆமாங்க, பஸ் பஸ்னு சொல்ல மாதிரி என்னங்க சொல்வாங்க?
2: ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னே.
3: நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமா அண்ணா.
2: ஏ நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா?
3: அது யாருக்கு தெரியும்?
2: கஷ்டம். ச்சே, ஓடலியா இந்த வாட்ச் வர? மணி.
3: வேலு.
2: மணி.
3: வேலு, சக்தி வேலு.
2: ஹலோ, மணி என்னன்னு கேட்டாங்க.
3: எங்க எதுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க. முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
1: தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படிதான் இருக்கணும்.
3: சரிண்ணா.
4: எங்க போனோம்?
1: ரமேஷ் தியேட்டர் போனோம்.
4: ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குதிரை, 3 ரூபாயா?
1: ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய்தாங்க இருக்கு.
4: ஏயா இம்சப்படுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு.
3: நாம இப்படிதான் இருக்கணும்ன்றது அடுத்தவன் பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும், புரிஞ்சுதா? இவரே ரமேஷ் தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க.
4: சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு, உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார்.
3: சரி சரி விடுங்க, பரவாயில்ல.
4: சரி சரி, நீங்க எங்க போறோம்?
3: எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ். டிரைவர்
4: நீ தான் ஹோல்ட். நான் சொல்லுங்க,
3: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க.
4: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஏயா இப்பதான் அவனுக்கு வாய்க்கிறி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கியா கீழே.
2: எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ்.

0: மாதிரி இருக்குதா?
1: பெருசு கம்னு இருக்கியா? நீ ஒரு ரூபாய் இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
2: போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கி
3: ஹலோ.
1: எஸ்
3: பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
1: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாவை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
4: வாமா மகாலட்சுமி.
3: என் பேர் அஞ்சலி சார்.
4: புடவையில உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற.
5: தோசுக்கு முன்னால் தாண்டா நான் புடவையே கட்டுறேன்.
4: என்னமா முணுமுணுக்குற?
1: ஹலோ,
3: என்னங்க இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன்?
1: கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கரெக்டா கீழே இறக்கி விட்டுருவான். யாரு கொடுத்தீங்கன்னா?

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
2: முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள. ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
0: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம்
0: சொல்றீங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி, நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு லூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவர் வீட்டுலயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு, அதாவது ஒசாமா பின் லேடன், இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவன ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னா திமிர் இருக்கணும் உனக்கு.
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
0: வைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்?
1: சும்மா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்தான் அலையிறானோ?

முடிச்சிடலாமா?

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவ?
0: ஆபீஸ் தீ புடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குது, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில் கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார், நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டாக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ, எம்டி
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

0: கதை சொல்ல மாட்டியா? மூஞ்சியை பாத்துட்டு இருந்தா என்ன? கதையை சொல்லியா?
1: சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊம சார், இவ்வளவு ஏன் சார்? அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க கூட கிட்னி ஃபெயிலியர் சார்.
0: யோ, கதை எவனுக்கு எவனு? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு.
1: ஒரு 40 வயசு இருக்கு சார்.
0: 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா? வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு.
2: இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு காதல் கொண்டேன் ஜெயம், அந்த மாதிரி லவ் சுத்திட்டு சொல்லுங்க, அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க.
3: ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடண்ட்.
0: அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார்.
3: எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா.
0: நாப்கிர போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா?
3: ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவ சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் குடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு. துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்தில அப்பட்டா அப்பட்டா ஹரி ஜெயராஜ் மியூசிக்ல.
0: அடடா, லைன் பிரம்மாண்டமா இருக்கு சார்.
3: தேங்க்ஸ் சார்.
0: இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன
3: சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன்.
0: ஆஹா, இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க.
1: சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கொடுக்கு சார்.
0: இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா?
1: சொல்றேன் கேளுங்க சார்.
0: சொல்லு.
1: ஒரு அம்மா பிரசவ வலியில துடிக்கிறாங்க சார், அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம்.
0: சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு
1: சார் முழுசா சொல்றேன் சார். அவங்க பிரசவ வலியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார்.
0: இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வள வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். கதையால சொல்ற கருவ பிடிச்சவன
3: இந்த கதை சார். அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. நீ ஏன் எப்படி கதை சொல்றேன்னு இவங்க சார் கிட்ட போய் கத்துக்க சார். கதை ஓகே சார. இந்த கதை போய் என் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருங்க. இந்த பையனை உங்களுக்கு அசிஸ்டன்டா வச்சுக்கங்க.
1: அசிஸ்டன்ட் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. உனக்கு டிரைவிங் தெரியுமாடா?
3: நல்லா தெரியும்.
1: அப்ப நான் டிரைவரா சேர்ந்துக்கு.
0: ஓகே சார். நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா?
1: கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல.

0: கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வீட்டை ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சத போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்கிச்சுடா.
1: You're a lucky fellow.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் நம்ம கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில்சாமி. மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
1: எங்களுக்கு பெரிய சொல்றதா மச்சான்?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு, அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சு துப்புன?
1: அட அங்கிருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு.
2: ஐயோ
0: உன் தலை மேலேயே துப்புனாங்க.
2: உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ.
1: மச்சா தட்டமுருக்கு ஊறுகாய் கட்டு சோறுலாம் எடுத்துட்டு போலாம்.
0: அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்ரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்கு வர்றானுங்க திருநா.
1: சரியாதான செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிடுச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறல. தூமச்சா பேசுறா. நீ மணி ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீக்க முடியாது. தீத்துட்டு தான் பேசுறேன். போடுங்க.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பக்ரீனா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்ட்டு கேக்க? அந்த குடும்பம்
0: துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமா.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
1: நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பக்ரீனா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறலா.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்குறல்ல அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்கிறான் மேக்கிறானா? அங்க கக்கூஸ் ஒரு வேலை
0: தானே
1: பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா?
0: ஆமா. ஓஹோ, ஐயா, ஏன் தோத்துக்கிட்டு? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கல்லூர கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூர கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் இந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிடாதப்பா.
1: என்ன ஒட்டகத்தைய கழுவுன? இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கிறல்ல?
0: எப்படிப்பா தள்ளுறது?
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு.
0: அப்படியா? எப்பப்பா?
1: முதல்ல நான் கேட்டு பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரெஸ்ப்பா.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சேன் என்ன கேட்க போறீங்களா?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன். நீ வேணா பாரு.
1: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
0: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லணும். போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு? அந்த போர்டில் என்ன எழுதி படிச்சு பாருங்க.
2: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
1: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தையும் அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
3: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்டா, ஆயிரம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த?
4: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
3: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றிய?
5: இது உண்டியல் தான்.
3: யோ, நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
3: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
3: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
4: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்,
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
3: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்கா இருந்தா பெட்டரா இருக்குமே பாய்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க.
1: என்னடே ஒப்பாரி கூட குத்து பாட்டில தான் வைக்கணுமாடா.
0: வெல் யூ நோ தி ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சர்ரா.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்காங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படி
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம். எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பாம்பா? அவர் ஆட்டு குடல் சொன்னாரு.
2: இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிறேன், அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளி இருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத, நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
1: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவானு.
1: ஐயோ முருசாமி, பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாதே.
2: நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது, அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா.
1: அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முருசாமி?
2: தள்ளிப்படு.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: ஏய், யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை
0: கேட்கணும்?
1: என்னது
0: ஒண்ண தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை
2: புடிச்சிருவாங்க.
1: முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிர போது பப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், டியூப் லைட்ல கை வைக்க பாரு. கையடா
0: இருப்பா, டியூப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான்.
3: ஏய் இளைஞனே, பொறுத்தது போதும், பொங்கி எழு.
1: என்னடாச்சு?
0: பொங்கிட்டா?
4: பழைய கலனே உமட்டிருச்சு.
3: நீ ஒரு மத கொண்ட யானை, சீருகின்ற காலை, சினம் கொண்ட சிங்கம்.
0: ஆக மொத்தம் இருக்க கூட உன் கண்ணுக்கு மனுஷனா தெரியல.
3: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
3: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
5: மட்டும்தான் 2 ரூபாய் படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழிச்சுட்டு அடிக்க
1: மாட்டேன்ல. தப்பு பண்ண உடனே அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு
3: பாப்போம்.
1: என்னடா பாட்டு இது? புண்ணாக்கு ஆமனுக்குண்டுகிட்டு
4: அதனே. நீ எவனையும் மதிக்கிற இல்லையா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ பாடு போய்கிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட உண்ணாக்குன்னு வாடிருக்கியா?
1: அதெல்லாம் தப்பு கணக்கு.
4: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல, அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
1: சரி சரி பாடு.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை கூலிங் கிளாஸ் புது ஷூ.
1: மாமி ஆசீர்வாதம்.
2: ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
2: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலான்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா
2: பண்ணுவ? போட்டோ டா பாம.
3: அதேதான் சொல்லி சமாளிச்சிடலாம்.
2: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ரெட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
4: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
2: ஏய், அந்த பொண்ணு பாரு.
4: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்கற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கல மாப்ள. இப்பேடா பண்றது?
2: குட்டியே கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்னடா பண்றது? டேய் டேய், கர்மம் புடிச்சவனே. மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
3: யோசிச்சிட்டு இருக்க. சுத்தி வா.
1: நான் தான் வந்துட்டீங்களா?
5: இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட
5: ஃப்ரெண்ட்ஸ்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
5: நம்ம ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
5: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
4: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனாவது லவ்?
4: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்.
1: என்ன ஆச்சரியம் தெரியாம
5: விட்டுட்டு போயிருப்பேன்.

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன் டோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போது வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
0: இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆ உண்டா ஏன் அந்த வீட்டுல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பாரு.
0: உன்னோட பெரிய அளப்பிரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுருல இருக்க? ஆவியா இருக்க?
2: ஆவியா இல்ல ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
2: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
2: இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே.
0: இப்போதைக்கு
2: செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.
4: என்ன பாட்டு பாடணும்?
5: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
4: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுதுப்பா.

0: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாச்சி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல மாதிரி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில
0: தான். செல்லும் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்ட மாதிரி தான்டா இந்த தேசம்.

வானத்தில சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப கலைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கலைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்கார வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்கில நான் தான் ஃபர்ஸ்ட்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். உன் அஸ்பேண்ட்
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க. ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபா பணம் தார, எனக்கு கதை எழுதி கொடுன்னு கால விழுந்தான். புழைச்சிட்டு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபா பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்காந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கா? நீ பாரு, ஒரு கப்பு காபி கிடைக்குமா?
1: காபியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரேன். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாது கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாது கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: உட்காங்க.
1: ஐயோ அம்மா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன். ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளை. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்து அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
4: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
0: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அச்சோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயய்யா, பணசெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா அரும்சார் நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயய்யோ,
5: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
5: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன்.
1: ஞான தடவை வச்சேன் தெரியுமா?
0: வாசியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
1: நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது இங்க போலாமா? ஆசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன்.
0: நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தப்படாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டா.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்னண்ணா வெளிய உட்காந்துருக்கீங்க?
1: சாப்பிட்டேன், இந்த வெத்தரை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
0: நாதசா அவனையும் அனுப்பிச்சுங்க, அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே.
1: அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே
0: சொன்னான். அவனே
2: சொன்னான்?
0: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
1: சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
2: ஆறு சரி, விவரமான பையன், நான் சொல்ல உக்கார்.
1: என்ன விவரம்
2: உக்கார்? அது என்ன வாயில?
3: வாயிலையா?
2: ஒண்ணு இல்லையே, நல்லா வாய் தர.
4: அம்மா நீலவேணி.

0: வண்டி வருது, இதை காட்டிட்டு போட ஸ்டாப் ஸ்டாப். ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏயா வண்டி நிறுத்துல?
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே பண்ணிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம் பயப்படுறாங்களோ?
1: லிப்ட் கேப்பம் போல்றீங்கயா? அந்த ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நமக்கு தனியா சேஃப்டி?
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இட்லி மாதிரி செட் பண்ணிடலாம்.
2: என்ன செய்யறாங்க?
1: என்ன
2: உடம்பு
1: முடியும்?
2: நடுச்சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கலாம். எல்லாம் ஒரு இதுதான், சரி சட்டு நேரத்தை காலி பண்ணுவேன்.

0: போடுவாங்க
1: பாடியை பாத்துக்குங்கப்பா.
0: அதுக்காக ஒரு படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரன்
2: அவன் சேஃப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: அது என்ன மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது.
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க, நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லு.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: அந்த
1: இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம். தேங்க் யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட்.
4: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: யெஸ் சார்.
4: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
4: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்கார கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தவரை அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
4: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கிய, மலை
4: மலை இல்ல மருத மலை. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ்ங்களா டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், நான் ரொம்ப

0: உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
1: வளராத இந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்துட்டு
0: சார். ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூறு முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார். என்ன சார் நியாயம் அது?
1: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வான் சார். வர சார்.
1: ஏகா
0: சார்,
1: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
1: முதல்ல ஜிப்பு போடணும்.
0: ஐயோ தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார்.
1: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு எவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
4: கிழிஞ்சது போ, அதுதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இறியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைன் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடிக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா அதில் தான், எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதையுமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கு நீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அதற்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அதை ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோச்சார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஹாய், நீ தான் சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா, டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட. ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மேட்ச், த்ரீ மேட்ச்.
0: சரிப்பு பிஞ்சிடும்.
1: ஓ காட்,
0: அப்படி தான் நான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ, பேட் பேட். நோ நோ நோ நோ, அம்மா வலிக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், தாடி பாவம். நோ, ஒன்லி புட். வா, ஸ்டாப் ஸ்டாப், நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ ஃபார் மிஸ்டேக். மீ தேவா, நோ. யூ வெயிட், மீ கோ, தேவா கம். நீ குடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. ஷீ வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே,
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம்பா காம திட்டான். கொஞ்ச நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்?
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளாட்? சாம் பிளாட்.

0: மாலை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: அக்கா கிடா சவுண்ட் விடாம இருக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல தொடிப்பவற்றும் குப்பத்துல கொசு பரப்போம்.

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி உரைய பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆரவாசமா மலை இல்ல சகார பாலைவனமா இருந்த இடத்தை சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சே ஆத்தா.
1: ஆத்தா உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

நெஞ்சிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா.

0: பாம்பு கடிச்சு பதறி போய் வர.
1: ஆமா, ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா?
0: தம்பியா?
1: ஆ, உங்க தம்பி.
0: கொண்டா கொண்டா. அன்பும்
1: பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
0: நல்லா எழுதிருக்கானே.
1: நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து.
0: தொப்பியா?
1: போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
0: உங்களுக்கும்
1: படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்ட நீங்க படிக்க தேவையா?
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
0: நீ
1: கூப்பிட்டல?
0: படி என்ன எழுதிருக்கான்?
2: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
0: அண்ணனுக்கு இல்ல
2: இல்லையா? அதெல்லாம் இல்லையே.
0: இல்லையா?
1: இருக்குடா இருக்குடா.
2: எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க
0: மாட்டேன். கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. என்னடா படிச்ச? படி படி.
2: நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா. அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
0: சும்மா நில்ற. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போனலையே.
0: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை
2: இல்லீங்களே?
0: தொப்பி
2: அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
1: நல்லா படுறா
0: கேட்டு இருக்கல. அப்புறம் பச்சை கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு
2: போடவே இல்ல.
0: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
0: படிச்சா?
1: அடி பல்லகளை உடச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
2: வெறுப்புல இருக்கிறேன்.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டிலையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டிலையும் சரி எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேற
0: செய்யறேன்.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பகு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும்
0: தட்டிடணும். என்ன
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வந்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் இருக்கு?
2: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க?
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ண.
0: என் பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
1: நீ வேற கை குட்டிலிருந்து எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற.
0: அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
1: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
0: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
1: ஏ,
0: ஆனா எவன்பா விரல மாட்டிட்டா சிங்கம்மா?
1: அதான்
4: தொழிலதிபர் அவர்களே,
0: தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அதான் நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
4: சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனதாகி போச்சு, விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி கொடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர மாட்டேன்.
0: அது நான் இல்லைங்க.
1: கத்தி காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
6: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ.
1: என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
6: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ பக்கம் நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட
2: சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
7: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இத வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. பாப்பா போதா. என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதலாம் வாங்க.
7: அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?
8: jingna jana jam tu jam jam jingna jana jam.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபா.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபா தான். நீ என்ன 200 ரூபா கேக்குற? 50 ரூபா தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, நான் சின்ன பையங்க, வேண்டாங்க போல் இருக்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும், போடுங்க போடுங்க போடுங்க.
2: நடுவழையில கூப்பிட்டு இருக்கிறேன்.
0: என்ன கண்டுக்காம போறானுங்க,
3: மாப்பிளைக்கு மாலை போற
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: ஹலோ விஸ்வநாத,
2: ஹலோ அங்கு,
4: வாங்கம்மா போங்க போங்க போங்க போங்க போயா. என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்க விரட்டிட்டு இருக்க.
5: உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா, இங்க
0: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
5: நான் பாத்துக்கிறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
5: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்லுங்க, எப்படி?
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார், உங்க பேர் என்ன சார்?
5: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு
0: சிரிக்கிறீங்கன்னு
5: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேர் வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சா சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்டு.
5: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
5: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
5: ஆமா,
0: Tamil asalnuna well, how to say in Tamil exactly? I don't know how to
5: Tamil e varalaye
0: vela illadavannu solalam.
5: Vela illae nu solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuvani?
0: Adu kedaikira velaye porthu
5: niruthu. Pidi paaka, unakku romba mela irukku, po pogiralla paara. Enna look?
0: Neenga dhaan paarunninga?
5: Maradi paara.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.
6: ஏண்டி பம்பாய்,
7: போமனா
6: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
7: சத்த சும்மா இருக்கலா.

0: அங்கு குறையறது. தொடரடா
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறது? காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல குடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா? உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதான்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்லாத எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறந்தே கொண்டே அடிச்சுக்கணும், அடிச்சுக்கணும், அடிச்சுக்கணும்.
2: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தவி பாப்போம், குத்தவையி. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோன் ஏத்தின கொள்ள பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல பிள்ளை, கலரா பறக்கணும், 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சா பிறந்த பிள்ள. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது?
0: பார்த்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்த ஐயா, ஏ அப்பு, இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போன? இங்கே கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
2: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்ப.
2: வேணாம்மா, நான் அந்த கோடாங்கர மாண்ட ஒரு 5000 ரூபாய் கடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு என் துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற.
0: சரி,
2: நீ பாத்தியா,
0: என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வைக்கிறேன்.
3: Let's go.